0: We have some news just coming in at this point in time. Let's kickstart this edition with that story. It has got to do with a possible fraud in the Tamil Nadu, in the state of Tamil Nadu. And this again involves temple land, is what we are learning. 100 crore temple land deal is now under scanner, viewers. 1.4 acres of Palani temple land, which was registered in private names. Major debacle is being seen here. It's a deal, a temple land deal, which has sparked a major controversy in the state of Tamil Nadu. The government temple department says that the registration is illegal. A debacle here by the registration and HR and CE ministry is what is being looked at. 100 crore worth temple land illegally registered. 1.4 acre land of the Palani temple registered to private parties. The officer in question has been suspended and the inquiry is pending. Until the time the inquiry is pending. Listen.
1: ஸோ அந்த ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்றவர் வந்து சார்ஜுக்கு அன்றைக்கி லீவில் போகிறதுக்காக யாருமே இல்லைன்றதுனால சார்ஜுக்கு வராரு. அவர் இதை பற்றியான இந்த ஹிஸ்ட்ரியை தெரியாமல் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை அன்றைக்கி பண்ணி கொடுத்துட்றாரு. இது வந்து 6ஆம் தேதி நடக்குது. அப்போ இது தெரிஞ்ச உடனேயே உடனடியாக நம்மளுடைய ஹெச்ஆர்என்சியினுடைய அதிகாரிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இல்லீகலானது, இதை வந்து அவங்க இந்த ஹிஸ்ட்ரியை பார்க்காம பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள், பதிவுத்துறை அதிகாரிகள்லாம் பேசி அந்த நிலத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் முன்னெடுத்துருக்குறோம். இந்த லேண்டை நம்ம திரும்ப வந்து ரிட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இங்கே தேவை கிடையாது.
2: சப்ரேஸ்டார் இந்த சப்ரேஸ்டார் தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து நேற்று சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவர்கிட்ட நம்ம பேசும்போது ஓரளவு என்ன சொல்லுவார் அப்படின்னா கோர்ட் டைரக்ஷன் வச்சு நான் அந்த பத்திரத்தை பதிவு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறார். என்ன அப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். இல்ல இதுதான் சொல்றாங்க, இவர் கோர்ட் டைரக்ஷன் வச்சு பண்ணியிருக்கிறாரு. இந்த கோர்ட் வந்து தலையிட்டு இது இந்த இது வந்து டாக்குமெண்ட் கன்சிடர் பண்ணி இட் கேன் பி கன்சிடர் டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்துறாங்க. அதை வச்சு இவர் பண்ணேன்னு எங்ககிட்ட சொல்றாரு. பட் அது தவறு நடந்தது தான் சப்ரேஸ்டார டாக்குமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டோம்.
0: I'm going straight across to Pramod Madhav for more details on that story. Yet another scam involving a temple, details of which are only unraveling at this point in time. Pramod, I'd like you to please take us to what has happened in this case.
3: Suddenly, Sneha, this is something that could be actually dismissed as an honest mistake over here, because this is a land that belongs to a very, very prominent temple in Tamil Nadu called as Palani Temple. In fact, it is much, much famous to every other Tamil people across the globe. So that is of the importance that temple has. And this particular land apparently was recently only retrieved by HRNC, probably a couple of years ago. And constantly, the registrars over there have been sending letters to other sub-registrars or the registrar's office claiming this land could not be registered. So there are multiple questions that are coming forward right now. Yes, the HRNC minister admits that no such an issue had occurred and they have highlighted it. Yes, the commercial taxes and registration minister Lokesh says that the officer is at fault and he has been suspended. But the important aspect is that who were these private property parties who apparently thought that they could actually bring documents and get it registered? And the second question is that how could they forge a document such in manner that they could even approach the court? And the third important aspect is that there were not like one officer involved, close to 4 officers. There was a kind of transfer. That officer was on leave. So another officer was sent over there. That particular officer was also on leave. A sub-registrar over there was supposed to take care of that issue. He has denied registering that particular land. And then one officer who comes there to replace temporarily, that officer, the ministry claims that he did not know the history and that is the reason it has occurred. This cannot simply be dismissed as a kind of simple mistake over here, Sneha, because this is a very, very important temple and the land value, apparently, they itself claim could go up to 100 crores and we've been told that this has been done and the documents are on hold. But who is responsible for it? How did it happen? It must be completely investigated, Sneha.
0: Absolutely. Pramod, I'm going to in fact ask you to be with us because this, like you said, is extremely important. This temple is also extremely important and the deal in question is hovering around the tune of 100 crore rupees. Also, the land that has been given away to private parties, why has that happened? Questions are being raised. Is there a big fraud here? That is under investigation. I'm coming back to you in a moment. Let's take a look at more news coming in from the state of Tamil Nadu. And viewers, this is a big charge against Vijay from Edappadi Palanisamy of the AIADMK, calling him a thief. That's what he said. I'm quoting EPS here. MLA is bought by Vijay, made to join the TVK. TVK netas who poached are thieves. That's what he said. Winning AIADMK MLAs were poached by the TVK. So CM Vijay is a thief here. MLAs through horse trading were made to resign and join the TVK. Edappadi K. Palanisamy, the General Secretary of the AIADMK, said on the 10th of July in Karur, CM Vijay had called DMK and AIADMK as bunch of thieves. Such big words. Is it fit for a person in that position to use these words? Being a CM, you should think before uttering a word. AIADMK is a bunch of thieves, but it is TVK leader Vijay, CM, who is a thief here. That's what he said. Listen.
4: Attaan Dedi, Karurukku, Tamilaga Vetri Katchiyudaiya Thalaivarum, Tamilagathudaiya Mudhalamaicharumaana, Thiru Vijay Avargal Pesugindra Poludhu, Oru Karuthai Sollirukkindrar, Anaithu India Anna Dravida Munnetra Kazhagavum, Thimukavum, Kootu Kalavaadiyil Endru Kurippittirukkindrar. Evvalavu Periya Vaarthai, Avar Vahikkindra Poruppukku அது சரியா சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டுக் களவாளி அல்ல. தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு 8 லட்சத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிக்கே சேர்த்திருக்கிறார்களே களவாளிகள். முதலமைச்சர் தான் எங்களுடைய வெற்றி பெற்ற வேட்பாளர், வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்ந்தோர் அவர்தான் களவாளி.
0: Pramod has more. Pramod, this is of course bickering that continues on the part of EPS, given the fact that AIADMK MLAs have joined the TVK, would want to be a part of the TVK, or at least give support to the government in the state of Tamil Nadu. These developments over the last few weeks has obviously left him very, very bitter, isn't it?
3: Surely is, Neha. In fact, this is the first time since the government has, TVK has formed a government, and like the multiple kind of allegations against the AIADMK. In fact, going ahead and claiming that AIADMK and DMK were trying to form a government themselves, which India Today broke first. And also the ministers, be it for, Adav Arjuna and Adav and Nirmal Kumar, are constantly hitting at AIADMK. And 6 MLAs from AIADMK leaving and mass exodus and going ahead and joining TVK. This is the first time Edappadi K. Palaniswamy has retaliated to it. And this happens after the chief minister's speech at Karur, where the chief minister claimed that AIADMK and DMK are a bunch of thieves, for which now EPS has retaliated, claiming that it is TVK which is the thief for stealing the MLAs of AIADMK through horse trading under the pretext of making them resign and join the party. And AIADMK's General Secretary Edappadi K. Palaniswamy now calls the Chief Minister Vijay as a thief here, Sneha.
0: Pramod, I'm going to leave it at that for the moment. Getting in those details and putting that into perspective is my colleague Pramod Madhav. Listening now to Vijay's attack on AIADMK from Karur last Friday, which obviously has got EPS upset.
5: Over a department, Leon, and the party fund, and the Kachi Nidhi in repair, Ladigira Kolela in the Tia Sakti Argato, Tindapona Sakti Argato. ரெண்டு பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவன எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும்.
0: An investigation is intensified into another custodial death reported from Tamil Nadu's prison system. In the latest development, India Today has accessed the post-mortem report of the victim, revealing multiple injuries across the body, including several abrasions, bruises, fracture in the right arm, injuries to the right leg and left ankle, abrasions on the left side of the chest and